0: கான மொட்டிமலா
1: சை பால்
0: கஜ்ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்